0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

சொல்லி அரணேவா ஒந்தேவா இத்திரி தேரும் கொண்டு இத்திரி பாலும் கொண்டு அங்கனோடு இங்கனோடு அங்கனோடு.

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Radio Sino 91.7 FM
1: Qatar's favorite radio station.
0: கேட்டு கூட்டுகூடாம்
1: Radio Sino.
2: யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வெச்சிக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

வழக்கம் போல நம்ம வீக்கெண்ட் காலிவுட் ஃபில்டர் காஃபில சினிமா அப்டேட், ட்ரெண்டிங் ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஹிட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கு. மொத்தமா சொன்னா அடுத்த 3 மணி நேரம் உங்க காஃபிக்கு சைட் டிஷ்ஷா நான் இருக்க போறேன். சோ நீங்க இங்க இருந்தாலும் சரி, கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ரூம்ல சில் பண்ணிட்டு இருக்கீங்களா, வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீக்கெண்ட நம்ம ஸ்டைல்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ சீட் பெல்ட் டைட் பண்ணுங்க. மினி ட்ரிப் டு சென்னை.

வெல்கம் பேக், வெல்கம் பார் த ஷோ. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. நம்ம ஊர்ல ஈவினிங் டிராபிக் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா நம்ம ஷோல காலிவுட் அப்டேட்ஸ் மட்டும் எப்பயுமே ஃபுல் ஸ்பீட்ல தான் இருக்கும். எஸ், அதுக்கேத்த மாதிரி ஏகே ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு. நம்ம தல அஜித்தோட அடுத்த திரைப்படங்கள் பத்தின ஒரு லைன் அப் ஸ்டோரி தான் இப்ப சொல்ல போறேன். எஸ், ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ஸ் படி அஜித் சாரோட அடுத்த மூணு படங்களுக்கான வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கான். அதுல ஒரு அப்டேட் வந்து கன்ஃபார்மா வந்திருக்கு. என்னன்னா, அஜித் சாரோட அடுத்த திரைப்படமான AK-64, அஜித் சாரோட 64வது திரைப்படம் டேர் டெவில் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து டைரக்டர் ஆத்விக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக் பை அனிருத் ரவிச்சந்திரன். ஆத்விக் டைரக்ட் பண்ண, அனிருத் மியூசிக் போட, அஜித் சார் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னு வந்திருக்கு, என்ன ஒரு காம்பினேஷன்ல. மக்களே, AK-64 அஜித் சாரோட அடுத்த திரைப்படம் டேர் டெவில்னு டைட்டில் வச்சிருக்காங்களாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அஜித் சாரோட லுக்குமே அந்த படத்தில் வந்து மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆத்விக் டைரக்ஷன்ல குட் பேட் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலயே சார் வந்து ஒரு மாதிரி மாசான லுக்ல இருப்பார் இல்லையா. ஸோ அந்த கிளாசி லுக் மாதிரி இந்த படத்துல இருக்கான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ட்விஸ்ட் இந்த படத்துல என்னன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது அஜித் சாரோட அன்பு மனைவி ஷாலினி அஜித் குமார். அவங்களோட ஆன் பேனரான பிரேவ் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஷூட்டிங் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாக அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய அப்டேட் வரலாம், வந்தால் நம்ம ஷோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த ரெண்டு படங்களும் கமிட் ஆகிட்டு இருக்காரு. அந்த டாக்ஸ் இப்போ காலிவுட்டில் போயிட்டுருக்கு, அதை பற்றின அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஷோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எனக்கு அஜித் சாரை வந்து ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே இதாங்க. சினிமா பண்ணாலும் ஃபுல் டெடிக்கேஷன் தான், ரேசிங் பண்ணாலும் ஃபுல் டெடிக்கேஷன் தான். ஒரு சைடு ரேசிங் ட்ரக்கு, இன்னொரு சைடில் மூவி செட்னு, ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அண்ட் ரெண்டுலையும் ஒரே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அதனால தான் வந்து எல்லாருக்குமே அவர் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், நம்ம வந்து அஜித் சார் நிறைய லுக்கில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் சாக்லேட் பாயை பார்த்த அஜித் குமாருக்கும் இப்போ மாசான திரைப்படங்கள் பண்ணுற அஜித் குமாருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு படங்கள்லையுமே ஒவ்வொரு லுக்கில் இருப்பார் இல்லையா. அது மங்காத்தாவாக இருக்கலாம், பில்லாவாக இருக்கலாம், விஸ்வாசமாக இருக்கலாம், ரீசெண்டாக வந்த குட் பேட் அக்லியாக இருக்கலாம், மாதிரி நிறைய திரைப்படங்கள் இருக்குது. எந்த லுக் அஜித் குமார் என்ற பெயரை கேட்டோன்னு உங்க மனசுக்கு வருதுன்றதை யோசிச்சிட்டே இருங்க. அந்த எனர்ஜியை கன்டினியூ பண்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு ஒரு குட்டியா பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

ஒரு படத்துல வந்து படம் ஹிட் ஆகணும் கரெக்டான ஹீரோ இருந்தால் மட்டும் பார்த்தாது, டைரக்டரும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த தியேட்டரில் விசில், சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங், அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் செலிப்ரேஷன், இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ், உங்களுக்குலாம் தெரியும், சூர்யா சாரை பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அவரை பற்றி பேசினா மட்டும் பார்த்தாது, சிங்கத்தோட தம்பி சிறுத்தை இருக்கார் இல்லையா, நம்ம கார்த்தி சார், அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் ஆக்டிங்கை தாண்டி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். என்னென்னா அவரோட படங்கள்லாம் பாருங்களேன், பருத்தி வீரன், தீரன், கைதி, மெயலகன், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ஜெனர், ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்தோட ஸ்கிரிப்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஆக்டர் தான் கார்த்தி அவர்கள். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, நம்ம டைரக்டர் மோகன் ராஜா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஹிட்டான படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, ஜெயம், வேலைக்காரன், தனியொருவன், இந்த மாதிரி ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்த மோகன் ராஜாவும் ஆக்டர் கார்த்தியும் இணைந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு புது திரைப்படம் பண்ண போறாங்கன்ற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து. டைரக்டர் மோகன் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் படங்களில் வந்து இந்த ஃபேமிலி எமோஷன், கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா சாரோட ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டைலில் கார்த்தியோட ஆக்டிங்கில் ஒரு படம் வந்தால் இது ஒரு செம்ம காம்பினேஷன் இன் காலிவுட்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். அண்ட் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் கார்த்திகிட்ட இருந்து கைதி 2 எப்போ வரும், அதே மாதிரி மோகன் ராஜா சார்ட்ட இருந்து இந்த தனியொருவன் 2 எப்போ வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த ரெண்டு படத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ஒரு புது திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன், படம் எப்படி இருக்கும், படத்துல என்ன மாதிரி சோசியல் மெசேஜெல்லாம் இருக்குன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்தி சாரை செலிப்ரேட் பண்ற மாதிரி கார்த்தியோட ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ், நான் மகாநல்ல மூவில இருந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். ஒரு விண்டேஜ் சாங் தான், பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும். பாட்டை கேட்டு பண்ணுவாங்க. இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன்றே.

0: வெல்கம் பேக் தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ரேடியோ சுனோ. மைக்ல நான் உங்க ஆர்ஜி யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். யுவர் ஃபேவரட் வீக்கெண்ட் ஷோ ஃபில்டர் காஃபி, ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபி ஷோல இன்னைக்கு வந்து நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீக்கெண்ட் வந்தாச்சு, இந்த வாரம் ஃபேமிலியோட போய் சேர்ந்து என்ன திரைப்படத்துக்கு போகலாம், தியேட்டர்ல போய் என்ன படம் பார்க்கலாம், இந்த படத்துக்கு புக் பண்ணலான்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தோட லிஸ்டோட வந்திருக்கேன். என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்க படம் டிசி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. எல்சியூல நிறைய ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆக்ஷன், மாஸ் கிளம்பு, விக்ரம், கைதி, மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஹிப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ ஹீரோவா வச்சு டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்க படம் தான் இந்த டிசி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த டிராமா படமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. படம் பார்க்காதவங்க போய் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க படம் ஜிடிஎன். நம்ம ஆக்டர் மேடி, ஆர் மாதவன், பிரியாமணி, சத்யராஜ், ஜெயராம் மாதிரி பவர் ஹவுஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பயோகிராபி டிராமாவா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான சினிமா ஸ்டைல் விரும்பியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்த படம் கோல்மால். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா சிவா ரெண்டு பேரும் சேர்ந்து காம்பினேஷன்ல ஒரு என்டர்டைனிங் கமர்ஷியல் படமா அந்த படம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து லைட்டா என்ஜாய் பண்ற மூமெண்ட் தேடினீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து உங்களுக்கான பிக்கா தான் இருக்க போகுது, கோல்மால். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் அடுத்த வாரம் நம்ம நயன்தாரா என் கவினோட ஹாய், அதே மாதிரி சூர்யா சரோட விஸ்வநாதன் சென்ஸ், இந்த மாதிரி இன்னும் பல படங்கள் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் சும்மா வீட்லயே இருக்காம ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
1: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.
0: இதாங்க சினிமாவோட பியூட்டியே. ஏன்னா ஒரே ஃப்ளேவரா இல்லாம ஒரே வாரத்துல ஆக்ஷன், டிராமா, என்டர்டைன்மெண்ட்லாம் கலந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளேவர் மாதிரி படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஷோலையும் அதை பத்தி சொல்லுவேன். ஸோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி பாப்கார்ன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ரெடியா இருக்கு, கூடவே ஒரு பாட்டும் ரெடியா இருக்கு. பாட்டை கேட்டு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு.

coffee. Welcome back to the show. It's Filter Coffee with me now. RJ Yashu, only one radio snow. ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ் காத்துட்டு இருக்கு ஃபார் காலிவுட் ஃபேன்ஸ். இது வந்து ஒரு ஹீரோ பத்தின அப்டேட் கிடையாது, ஒரு ஹீரோயின் பத்தின அப்டேட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த காலிவுட்டுக்குமான ஒரு கொண்டாட்டமான ஒரு குட் நியூஸ். இந்த வருஷம் 2026 பாத்தீங்கன்னா, ஜனவரி மந்த்ல இருந்து ஜூலை மாசம் வரைக்கும் தமிழ் சினிமால வந்து மொத்தமா 139 திரைப்படங்கள், 139 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்காம். இவ்வளவு மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதுல வெறும் 18 படங்கள் மட்டும்தான் கமர்ஷியலி வந்து வின் பண்ணிருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல. ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆன ஜனநாயகனும் கட்டா குஸ்தி டூவும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ்ல நிறைய கலெக்ஷன் வந்து வாரி வழங்கியிருக்கு. அதனால தமிழ் சினிமா பிசினஸும் மறுபடியும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்ற மாதிரி இப்ப தமிழ் சினிமாவோட பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட இருக்காங்கன்ற மாதிரி இப்ப வந்து நியூஸ் வந்திருக்கு. சினிமால ஒரு படம் ஹிட் ஆனா அந்த படத்தோட ஹீரோ மட்டும் ஹாப்பியா இருக்க மாட்டாருங்க, டைரக்டரை தாண்டி ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்னு பாப்கார்ன் கடை ஓனர் வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. இதான் சினிமாவோட மேஜிக். பல பேர் வாழ்க்கைக்கு சினிமா தான் சோறு போடுது. ஸோ இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் சக்ஸஸ் ஆனாதான் நிறைய புது டைரக்டர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட ஐடியாஸ் வந்து சினிமாவுக்கு வரும், அண்ட் புது ஸ்டோரிஸ் கிடைக்கும், ஆடியன்ஸுக்குமே வெரைட்டியான என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடைக்கும். அதனால ஒரு மூவி டிக்கெட் வாங்குறது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு மூவி ரிலீஸ் ஆகும்போதே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ், நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் பரவாயில்ல, இந்த மூடை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக் ரெடியாக இருக்கு, மூடும் ரெடியா இருக்கு. திருச்சிற்றம்பலம் மூவில இருந்து அனிருத் மியூசிக்ல தேன்மொழி இந்த பாட்டு வந்து கேட்க போறோம். பாட்டை கேட்டு வைப் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷு.

0: ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபில இன்னைக்கு வந்து நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. கொஞ்சம் மாஸ் அப்டேட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் கிளாஸா கொஞ்சம் ரொமான்ஸ் கலந்த ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அர்ஜுன் தாஸ் இந்த பேரை கேட்ட உடனே நம்ம மைண்டுக்கு வருது ஒண்ணே ஒண்ணுதான், அந்த பேஸ் வாய்ஸ்.
1: பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு, இவனுக்கு தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.
0: ஆனா இப்ப அவர் வந்து ஃபுல்லா ஒரு ரொமான்டிக் அவதாரமா எடுத்துட்டு இருக்காரு, நிறைய திரைப்படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட்ல அடுத்து வரப்போற படம் தான் ஒன்ஸ் மோர். லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் இந்த ஒன்ஸ் மோர். இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் 28 வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போ அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரீசர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா, செகண்ட் சான்சஸ், ஹீலிங், ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் பத்தி அழகா சொல்ற ஒரு படமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அர்ஜுன் தாஸ் இருக்கார் இல்லையா, அவரோட ஆக்டிங்கை விட அந்த வாய்ஸுக்கு நிறைய பொண்ணுங்க வந்து பயங்கரமான லவ் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ஸ் பிடிக்கும். அந்த வாய்ஸ்ல காலையில இருந்து குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கூட இந்த பொண்ணுங்களா ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிருவாங்க, அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அந்த வாய்ஸ். அதே டயலாக அவரு மாதிரியே நம்ம சொன்னோம்னா, என்ன சார் தொண்டையில கிச்சிக்கிச்சா, சுடுதண்ணி குடிங்க சரியாயிருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. இதான் வாழ்க்கை, என்ன பண்றது, அவருக்கு அமையுது நமக்கு அமையல, அவ்வளவுதான்.
2: நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
0: அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கரும் இணைந்து நடித்திருக்கும் ஒன்ஸ் மோர் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 28 August 28 வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண போறாங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி இந்த படத்தோட சாங்ஸும் ட்ரீசரும் ரிலீஸ் ஆயிருக்கு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில நல்ல ரீச்சும் கிடைச்சிருக்கு. சோ நீங்க ஒரு லவ் ஸ்டோரிஸ் பிடிக்கும் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா, நைஸ் வீக்கெண்ட் வாட்ச் அந்த படம் இருக்க போது, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரொமான்ஸ் மோட கன்யூ பண்ற மாதிரி ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய சினிமா அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி. With me now, RJ Yashow, only one radio, so no, get to, get to, go to, go to.

0: கண்டிப்பா வராது, தலைன்னு சொன்னா அவரே கோச்சுக்கிறாரு. அதனால ஏகே எனும் அஜித் குமார் சார் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அஜித் சாரை பத்தி சினிமால மட்டும் பேசினா பத்தாது, அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஸ்கிரீன்ல ஒரு மாசான ஹீரோவா இருந்தாலும் ரேசிங் ட்ராக்ல தாங்க ரியல் ஹீரோ. இப்போ வந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, நம்ம அஜித் சாரோட ரேசிங் டாக்குமெண்ட்ரியான கிளேடியேட்டர்ஸ், இதை பத்தி நிறைய வாட்டி நம்ம ஷோலே பேசியிருக்கோம். இந்த கிளேடியேட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டரை பார்த்தாலே ஹாலிவுட் வைப்ல, ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி வைப்ல, ஃபுல் ரேசிங் சூட்லாம் போட்டு நம்ம தலை ஹெல்மெட்லாம் போட்டு ஸ்பீடா மாஸா இருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏஎல் விஜய், அதே மாதிரி மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார்.
1: ரெடியா மாமே?
0: ஸோ கூடிய சீக்கிரம் அஜித் சாரோட ரேசிங் டாக்குமெண்ட்ரியான கிளாடியேட்டர்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணி ப்ரௌடாக ஃபீல் பண்ண போகிறோம். எல்லாரும் யோசிப்பீங்க, என்ன சார் இது டாக்குமெண்ட்ரி தானே, ஈஸியாக எடுத்துடலாம், மூவிஸ் மாதிரி கிடையாதுன்னு. பட் அப்படி கிடையாது, மூவிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் சாட்டிஸ்ஃபை இல்லைனா ரீடேக் போகலாம், எத்தனை வாட்டி வேணால் ரீடேக் போகலாம். பட் இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கரெக்டாக கேப்சர் பண்ணால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து ஃபுல்ஃபில்லாக ஆடியன்ஸ் போய் சேரும். அதனால டேரக்டர் ஏஎல் விஜய் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த டீமுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அஜித் சார் ரேசிங், ஏஎல் விஜய் டேரக்ஷனில், ஜி பிரகாஷ் சார் மியூசிக்கில் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு மாதிரி வேற லெவல் வைபாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நானும் அவளோட காத்துட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் பார்க்கும் போது ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுதுங்க, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆபீஸ், வீடு, டிராபிக், டெட்லைன்ஸ், இந்த மாதிரி ஒரு பிரஷரான லூப்ல மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அஜித் சாரோட இந்த ஜேர்னியை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காரு, என்னன்னா நம்ம கனவுகளுக்கும் பேஷனுக்கும் ஏஜ் கிடையாது, லிமிட் கிடையாது. உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கும்னா அது வந்து அஜித் சார் வாழ்க்கையை பார்த்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக் ஸ்பீடை கொஞ்சம் மியூசிக் ட்ராக் மாத்திர மாதிரி எடுத்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. விடாமுயற்சி மூவில இருந்து அனிருத் மியூசிக்ல பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: Radio Suno 91.7 FM, Qatar's favorite radio station.
1: ചില സുഗന്ധങ്ങൾ പരിചയപ്പെടുത്തേണ്ടതില്ല, അവ നിങ്ങളെ തന്നെ പരിചയപ്പെടുത്തും.
2: എസ്സറൻസിന്റെ സ്പൈസ്ഡും എൻഹാൻസും ഒന്നിച്ച് ലെയർ ചെയ്ത് നോക്കൂ, ഒരു പെർഫെക്റ്റ് സിഗ്നേച്ചർ സ്മെൽ. പാഷൻ, അറബ് ഉൾപ്പെടെ 13 വേറിട്ട സുഗന്ധങ്ങളുമായി എസ്സറൻസ്.
1: എസ്സറൻസ് അപ്പോസിദ്ര ആൻഡ് ബൾവ വില്ലേജ്. ഒപ്പം കൂടുതൽ ബ്രാഞ്ചുകൾ ഉടൻ ഖത്തറിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിലേക്ക് എത്തുന്നു. കോൾ 5500498.
3: ഓണസദ്യ റെഡിയാണ്, പായസം ഇടുന്ന
1: ഡെസോറ പായസം ഖത്തറുണ്ടല്ലോ. അവിടുത്തെ സ്പെഷ്യൽ തണുത്ത ചണ്ട കോക്കനട്ട് പായസം ഇല്ലേ, ഒരിക്കൽ കഴിച്ചവർ വീണ്ടും വീണ്ടും അന്വേഷിച്ചെത്തും.
3: പാലട, അടപ്രഥമൻ എല്ലാം ഇപ്പോൾ തന്നെ പ്രീ ബുക്ക് ചെയ്യാം. ഈ ഓണത്തിന് മധുരം നിറയട്ടെ ഡെസോറ പായസം ഖത്തറിനൊപ്പം. വക്ര സൂക്കിലും ന്യൂ ഇന്ത്യൻ ഹൈപ്പർ മാർക്കറ്റിലും ബുക്കിംഗ് തുടരുന്നു. വിളിക്കൂ 7788-0304.
4: ജോയ് അലുക്കാസ് ബ്രിങ്സ് യു ദ ജോയ് ഓഫ് സമ്മർ.
5: അതെ, ഈ സമ്മർ സീസണിൽ ജ്വല്ലറി പർച്ചേസിനുള്ള ഏറ്റവും മികച്ച ഡീൽസ് ഇതായി എത്തിയിരിക്കുന്നു. ഡയമണ്ട് ജ്വല്ലറി പർച്ചേസ് ചെയ്യുമ്പോൾ നേടാം ഫ്രീ ക്യാഷ് വൗച്ചേഴ്സ്, 3.99% ഓൺവേർഡ്സ് അഷോർഡ് ലോവസ്റ്റ് മേക്കിംഗ് ചാർജസ്. ഓൾഡ് ഗോൾഡ് എക്സ്ചേഞ്ച് ചെയ്യാം വെറും 0% ഡിഡക്ഷൻ റേറ്റിൽ. പിന്നെ നിങ്ങൾ നാട്ടിലേക്ക് പോകാൻ പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ടോ? നിങ്ങളുടെ ജ്വല്ലറി പർച്ചേസസ് കൂടുതൽ ലാഭകരമാക്കൂ വിത്ത് അപ് ടു 15% സേവിംഗ്സ് ഓൺ ഇമ്പോർട്ട് ഡ്യൂട്ടി ഫ്രം ജോയ് അലുക്കാസ് ഇൻ ദി ജിസിസി. ഈ ഓഫറുകൾ ഓഗസ്റ്റ് 8 വരെ മാത്രം.
6: ടേംസ് ആൻഡ് കണ്ടീഷൻസ് അപ്ലൈ. ജോയ് അലുക്കാസ്, വേൾഡ്സ് ഫേവറേറ്റ് ജ്വല്ലർ.
7: Welcome back, my dear makale. You're listening Radio Suno. இது filter coffee with me, நான் RJ யஷ்ஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில படங்கள் நம்மளை சிரிக்க வைக்கும், சில படங்கள் சிந்திக்க வைக்கும் இல்லையா. இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே படத்துல இருந்தா எஸ் அப்படி ஒரு படம் தான் 2013 ரிலீஸ் ஆன மூடர் கூடம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆனாலும் ரிலீஸ் ஆகும் போது யாருமே பெருசா கண்டுக்கல. ஆனா சில படங்கள் வந்து பல வருடங்கள் கழித்து தான் ஒரு மாதிரி கல்ட் கிளாசிக்கா எல்லாரும் மனசுக்குள்ளயும் போய் நிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மூடர் கூடம். 2013 இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி மூவியா ரிலீஸ் ஆச்சு. அப்ப யாரும் பெருசா பாக்கலனாலும் அதுக்கப்புறமா இந்த டிவி, ஓடிடி, மீம்ஸ், ரீல்ஸ்னு நிறைய இளைஞர்கள் வந்து இந்த படத்தை பார்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சினிமாவை மிஸ் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்போ 13 இயர்ஸ் கழிச்சு அந்த படத்தோட டைரக்டர் ரவீன் திதயந்த் மறுபடியும் மூடர் கூடம் 2 கம்பேக் கொடுக்க போறாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கும் போது ஒரு சமையான டேக்லைன் இருக்கு, என்னன்னா தி ஃபூல்ஸ் ஹேவ் கெதர்ட் அகைன். முட்டாள்கள் மறுபடியும் ஒன்று கூடி விட்டார்கள் மாதிரி ஒரு விண்டேஜ் லுக்ல 4 செமையா இருக்காங்க. அதே மாதிரி இந்த மூடர் கூடம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எங்க ஸ்டோரி முடிஞ்சதோ அங்கிருந்து தான் செகண்ட் பார்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோரி கன்னியூ ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் இந்தியாவில மட்டும் இல்லாம யூரோப்லயும் பல லொகேஷன்ல எடுத்திருக்காங்களாம். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும் போதே புரியுது இது வந்து ஒரு டார்க் ஹியூமரும் ஆக்ஷனும் கலந்த மாதிரி இந்த தடவை வந்து ஒரு பிகர் ஸ்கேல்ல இந்த படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டம் எடுத்துட்டு இருக்காங்களாம். மூடர் கூடம் 1 பாக்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த பார்ட் 2 வந்து அதே மாதிரி இருக்குமா அதோட பெட்டரா இருக்குமான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த ஜாலி மூட கன்னியூ பண்ற மாதிரி இப்போ ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு குட்டியா பிரேக் எடுத்து மீண்டும் மீட் பண்ணலாம். நிறைய சினிமா அப்டேட் காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷ், ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

இன்னைக்கு ஷோல வந்து நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சினிமால வந்து ஒரு ஃபார்முலா எப்பவுமே ஃபெயில் ஆகாது. என்னன்னா, அப்பா சென்டிமெண்ட் இல்லனா அம்மா சென்டிமெண்ட்ல படம் வந்தா மட்டும் பயங்கரமா ஹிட் ஆயிரும். ஏன் தெரியுமா? ஆக்ஷன் ட்ரெண்டு மாறலாம், காமெடி ட்ரெண்டு மாறலாம், ஏன் லவ் ஸ்டோரிஸ் கூட மாறலாம். இது அப்பா அம்மா சென்டிமெண்ட் இருக்குல்ல,

அது என்னைக்குமே நம்ம கூடவே நிற்கும். அதுலயும் இந்த அப்பா சென்டிமெண்ட்ல நிறைய மூவிஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா கூட பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ், இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்பா சென்டிமெண்ட் மாதிரியான மூவி தான். சூர்யா சார் நடிச்சிருக்காரு. அதுக்கு போட்டியா இன்னொரு படம் வந்துட்டு இருக்கு, என்னன்னா நம்ம ஜீவா சார் இருக்கார் இல்லையா, ஜீவா ஆக்டர் ஜீவா வந்து காமெடி ரோல் பண்ணி பார்த்திருப்போம், சிவா மனசுல சக்தி மாதிரி ஒரு சீரியஸான ஒரு லவ் கேரக்டர் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் அப்படின்ற படம் மூலமாக ஒரு எமோஷனல் ட்ராக்ல ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ் ஜீவா வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு அப்பா ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. இந்த தகப்பன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும் போதே புரியுது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுரை வில்லேஜ் பேக்ராப்ல அப்பா பையனுக்கான உறவை மையமா வச்சுதான் இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் வந்து 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காலிவுட் சினிமாலையும் பல திரைப்படங்கள் இந்த அப்பா சென்டிமெண்ட்ல வந்து இட்டாயிருக்கு. சொல்ல போனா தங்க மீன்கள், பேரன்பு, எம்டன் மகன், அப்புறம் என்னது அபியும் நானும், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் ஹிட்டாயிருக்கு இல்லையா. அந்த அப்பா சென்டிமெண்ட் மூவிஸ்ல இந்த தகப்பன் மூவியும் ஆட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எமோஷனல் மூட அப்படியே பியூட்டிஃபுல்லா மாத்துற மாதிரி ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு ஒரு குட்டியா பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யஷ், ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ கேட்டு கேட்டு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி, ஒரு பக்கா தமிழ் வீக்கெண்ட் ஷோல நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. நம்ம தமிழ் சினிமால இளைய தளபதி கேள்விப்பட்டிருப்பீங்க, தளபதி கேள்விப்பட்டிருப்பீங்க, புரட்சி தளபதினு ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, கொஞ்ச நாளா காணாம போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட்ல இருக்க ஆக்ஷனுக்கு மாஸ், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கிளாஸ், பல படங்களை கொடுத்த, பல வெற்றி படங்களை கொடுத்த புரட்சி தளபதி விஷால் அவர்கள்.
1: கண்ணை காட்டோட காணாம போயிருவாங்கன்னு கனவு காண்றியா?
0: இப்ப விஷால் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, விஷால் நடித்து அவரே டைரக்ட் பண்ண ஒரு படம் தான் மகுடம். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 14th வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, மகுடம் மூவி விஷாலோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ டைரக்டர். ஹீரோவா மட்டும் இல்லாம டைரக்டர் சார்லயும் உட்கார்ந்து ரிஸ்க் எடுத்திருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது மகுடம் மூவி ஒரு ஆக்ஷன், பாலிடிக்ஸ், ரிவெஞ்ச், ஃபேமிலி இமோஷன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்களாம். ஒரு டைரக்டரா விஷால் என்ன மேஜிக் பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 14th அன்னைக்கு 3 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ், அதே மாதிரி நயன்தாரா என் கவினோட ஹாய், அதே மாதிரி விஷாலோட மகுடம் மூவி, இந்த மாதிரி 3 திரைப்படங்கள், ஹேட்ரிக் படங்கள் ஆகஸ்ட் 14th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 14th பொறுத்த வரைக்கும் காலிவுட்டுக்கு மட்டும் கொண்டாட்டம் கிடையாது, 3 திரைப்படங்களோட சேர்த்து என்னோட பர்த்டேயும் ஆகஸ்ட் 14 தான். அதனால வந்து எந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி என்னோட பர்த்டேயை கொண்டாடலான்னு பிளான் பண்ற கேப்ல ரெண்டு பாட்டை கேட்க போறோம், கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

ஃபில்டர் காஃபி. வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. தமிழ் சினிமா அப்டேட் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய காலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் வந்து, ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை ஹீரோக்களும் கூட, அவங்களோட பசங்களை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வராங்க. அது வந்து த்ருவ் விக்ரமாக இருக்கலாம், அதே மாதிரி விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா சேதுபதியாக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து சிவகுமார் சாரோட பசங்க தான் சூர்யா சாரும் கார்த்தி சாரும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தளபதி விஜய் சாரே பார்த்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்டில் தான் உள்ளே வந்திருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் என்ட்ரி கொடுத்தாலும் எல்லாராலையும் சினிமாவில் வந்து தனக்கான இடத்த தக்க வச்சுக்கிட்டு சாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டான விஷயம். இந்த உலகத்தில் ஹார்ட் வொர்க்கிங் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது. இப்படி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாரோட பையன் என்ட்ரி கொடுத்தாலே எல்லா ஆடியன்ஸ் மத்தியிலையும் ஒரே டவுட் தான், என்னன்னா இவர் அப்பா மாதிரி இருப்பாரா இல்லை இவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கிரியேட் பண்ணுவாரான்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே அந்த கேள்வி இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்ல ஒரு புதுசா ஒரு பேரும் ஆடாக போகுது, என்னன்னா நம்ம தளபதி விஜய் சாரோட பையன் ஜேசன் விஜய் ஆல்ரெடி டைரக்டரா ஒரு டெபியூ படம் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல சிக்மா அப்படின்ற மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு, என்னன்னா ஜேசன் விஜய் கூடிய சீக்கிரம் ஹீரோவா ஒரு படம் பண்ண போறாராம். ஒரு லீடிங் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்ப சினிமா வேர்ல்டுக்குள்ள டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சினிமாக்குள்ள வரவங்க அவங்களோட அப்பா மாதிரி ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆக்டிங்ல. ஆனா ஜேசன் விஜய் ஃபர்ஸ்ட் டைரக்டரா ஒரு படம் பண்றாரு, அது மூலமா நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் வந்து சினிமாவில கத்துக்கிறாரு. இப்போ ஆக்டிங் குள்ளே வராரு நினைக்கும் போது நாளுக்கு நாள் காலிவுட் ஃபேன்ஸுக்குமே இந்த ஜேசன் விஜய் மேல இருக்க எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் அவர் டைரக்ட் பண்ண சிக்மா மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்கு, டைரக்டரா என்ன பண்ணிருக்காருன்றதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரோட அப்பா படத்துல இருந்து, ஐ மீன் கில்லி படத்துல இருந்து வித்யாசாகர் சார் மியூசிக்ல அப்படி போட்டு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஒரு குட்டி டான்ஸ் போட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

வெல்கம் பேக், வெல்கம் பேக் மை டியர் மக்களே. இது ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷு ஆன் யுவர் ரேடியோ சுனோ. வீக் டேஸ் விட இந்த வீக்கெண்ட் தாங்க ரொம்ப ஸ்பீடா ஓடுது. அதுவும் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணி 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்னா ஒரே ஒரு நாள், சில பேருக்கு 2 நாள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் கொடுக்குற ஹாப்பினஸ் தான் அடுத்த ஒர்க்கிங் டேஸுக்கு ஒரு ஃபியூலா இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்க, அம்மா சமையலை சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு சாப்பாடை மிஸ் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்ல படமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதனால ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் தேடாதீங்க. ஹாப்பியாக இருந்தால் ரீசன் தன்னால் வரும். ஸோ நம்ம ஷோவில் எனக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷான அப்டேட், புது சினிமா ஸ்டோரிஸோட மீட் பண்ணலாம். ஆன்டில் தென் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜி யஷோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், பை பை, லவ் யூ ஆல்.